ஞானம் பிரசாதானம் தானம் சிறுதானு நாமதானம் சிறு அமிர்த சாரம் சாஹிப்ஜீதன் தர்ஷன் இஷ்நானம் சௌங்கியா சண்டே புங்கே.